0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வேத விழிப்புரளே பாடல் ஒலிக்கிறது, இயேசுதாசின் குரலில்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு

0: மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில்

0: மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா சாதனா சர்மா. இதானிம் வார்த்தாக. பிரதானமந்திரி நரேந்திர மோடி பிரான்ஸ் தேசிய நீஸ் நகரம் சம்பிராப்தவான். பாரதீய பிரவாசி ஜனை தஸ்ய ஹார்திகம் ஸ்வாகதம் கிருதம். भारतस्य प्रधानमन्त्री नरेन्द्रमोदी महोदयः रात्रौ फ्रांस स्लोवाकिया देशयोः यात्रायाः प्रथमचरणे नीस नगरं सम्प्राप्तवान्. तत्र फ्रांस देशस्य वरिष्ठाधिकारिभिः तस्य हार्दिकं स्वागतं कृतम्. तत्र होटल नेग्रेस्को स्थले भारतीय प्रवासी जनैः तेषां हार्दिकं स्वागतं कृतम्. प्रधानमन्त्री स्वीय यात्राकाले फ्रांस राष्ट्रपतिना सह द्विपक्षीय वार्तां करिष्यति तथा विविधेषु कार्यक्रमेषु सहभागित्वं वहिष्यति. फ्रांस देशस्य नीस नगरे प्रधानमन्त्रिणः नरेन्द्र मोदिनः भारतीय प्रवासी जनैः भव्यं स्वागतं कृतम्. तत्र फ्रांस इटली कलाकारैः प्रस्तुतानि कथक भरतनाट्यादीनि भारतीय शास्त्रीय नृत्यानि अपि दृष्टानि. नीस नगरे भारतीय प्रवासी जनानां स्नेहपूर्ण स्वागताय प्रधानमन्त्री नरेन्द्र मोदी तेषां धन्यवादम् अकरोत्. फ्रांस देशस्य नीस नगरे प्राप्तस्य हार्दिक स्वागतस्य कृते प्रधानमन्त्री नरेन्द्र मोदी भारतीय प्रवासी जनेभ्यः धन्यवादम् अकरोत्. सामाजिक अन्तर्जाल माध्यमेन प्रकाशिते सन्देशे तेन उक्तं यत् एतत् स्वागतं स्मरणीयम्. सः अवदत् यत् स्वदेशात् दूरस्थितः अपि भारतीयः प्रवासिनः जनाः भारतेन सह स्वीयं दृढं सम्बन्धं निरन्तरं धारयन्ति. प्रधानमन्त्रिणः नरेन्द्र मोदिनः स्लोवाकिया यात्रा भारत स्लोवाकिया सम्बन्धान् सुदृढीकरिष्यति. स्लोवाकिया देशे भारतस्य राजदूतः अपूर्वचन्द्रः उक्तवान् यत् प्रधानमन्त्रिणः नरेन्द्र मोदिनः स्लोवाकिया यात्रा उभयोः देशयोः सहयोगस्य नूतनान् मार्गान् उद्घाटयिष्यति. ब्रातिस्लावा नगरे आकाशवाण्याः वार्ताहरेण सह वार्तालापे असौ अवदत् यत् एषा यात्रा विशेषतः आर्थिक व्यापारिक सम्बन्धानां

மதியம் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பிருத்வி ஹரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, இதில் முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். அதைத் தொடர்ந்து யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். ஏழு செய்தி கதமும், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தர்ஹர் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வ

தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 11:45 திரைகானம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் மற்றும் தமிழில் செய்தி அறிக்கைகள்.

0: ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, உத்தரகண்ட், பசிம் பெங்கால் ராஷ్ట్రాల్లో పిడుగులు, ఉరుములు, మెరుపులు, ఈదురుగాలులతో కూడిన వర్షాలు కురుస్తాయని ఐఎండి తెలిపింది. హిమాచల్ ప్రదేశ్లోని ధర్మశాలలో నిన్న రాత్రి జరిగిన పురుషుల క్రికెట్ తొలి వన్డే మ్యాచ్లో ఆఫ్ఘనిస్తాన్పై భారత్ 7 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. 195 పరుగుల లక్ష్యంతో బరిలోకి దిగిన భారత్ 22.5 ఓవర్లలోనే లక్ష్యాన్ని ఛేదించింది. భారత కెప్టెన్ శుభ్మన్ గిల్ 84 పరుగులతో నాటౌట్గా నిలిచారు. అంతకుముందు టాస్ ఓడి మొదట బ్యాటింగ్కు దిగిన ఆఫ్ఘనిస్తాన్ 24.5 ఓవర్లలో 194 పరుగులకు ఆలౌట్ అయింది. శుభ్మన్ గిల్కు ప్లేయర్ ఆఫ్ ది మ్యాచ్ అవార్డు లభించింది. ఎడతెరిపి లేకుండా కురిసిన వర్షం కారణంగా మ్యాచ్ ప్రారంభం కావడం ఆలస్యం అవడంతో 25 ఓవర్ల మ్యాచ్గా కుదించారు. భారత్ ఆఫ్ఘనిస్తాన్ మధ్య 2వ వన్డే మ్యాచ్ ఈ నెల 17వ తేదీన లక్నోలోని ఏక్నా క్రికెట్ స్టేడియంలో జరుగుతుంది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ 2 దేశాల పర్యటనలో భాగంగా తొలి దశగా ఫ్రాన్స్లోని నీస్ నగరానికి చేరుకున్నారు. గత 12 ఏళ్లలో ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ దేశంలో విద్య, నైపుణ్యం, ఆవిష్కరణలు, అంకుర పరిశ్రమకు కొత్త సంస్కృతిని అందించారని కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా అన్నారు. రానున్న 3-4 రోజుల పాటు కేరళ, తమిళనాడు, ఈశాన్య ప్రాంతాల్లో భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ హెచ్చరించింది. హిమాచల్ ప్రదేశ్లోని ధర్మశాలలో నిన్న రాత్రి జరిగిన పురుషుల క్రికెట్ తొలి వన్డే మ్యాచ్లో ఆఫ్ఘనిస్తాన్పై భారత్ 7 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం
1: 12 செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை

0: வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ். நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா,

0: ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நூறு புள்ளி 1 FM கோல்டில் நேர்கள் திரை இசை கேட்கலாம். முதலாவதாக கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல்

0: நீர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொழிகளில் ஆஜ்
1: சவேரே சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரே.

0: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து தர்பார் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், அருண் சாண்டி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து மெர்சல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

திரைகானத்தில் நிறைவாக பென்னிதயால், பாம்போ பாக்கியா, சாம் விஷால், மானசி கோரஸ் ஆகியோருடன் பாடியுள்ள பாடல் திரைப்படம் அன்பறிவு.

0: நீங்கள் இதுவரை திரைக்கானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் இப்பொழுது 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் மதுரை மணி ஐயர் அவர்கள் 1912 அக்டோபர் 25 எம் எஸ் ராமசுவாமி ஐயர், சுப்புலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தகப்பனார் ராமசுவாமி ஐயர் அக்காலத்தில் பிரபலமான இசைக்கலைஞரான வித்வான் மதுரை புஷ்பவனத்தின் சகோதரர். சிறுவயதிலேயே கர்நாடக இசையை ஸ்ரீராகம் பாகவதர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதருடன் தொடர்பு ஏற்பட்டு மதுரை தியாகராஜ சங்கீத வித்யாலயத்தில் மாணவராகச் சேர்ந்தார். ஸ்வரம் பாடுவதில் நிகரற்று விளங்கிய மதுரை மணி ஐயர் அவர்கள் ராக ஆலாபனைகளை தேவையான போது மட்டும் விஸ்தாரமாக பாடுவார். அந்தந்த கிருதிக்கு தக்கவாறு சுருக்கமாகவோ நடுத்தரமாகவோ விவரித்தோ பாடும் திறன் மணி அவர்களின் சிறப்பு. அவரால் பிரபலமடைந்த கீர்த்தனைகள் ஏராளம். நளினகாந்தி, கவுட மல்ஹார், பகுதாரி போன்ற அப்போது அபூர்வமாக இருந்த ராகங்களை சர்வசாதாரணமாக பாடும் திறன் கொண்டவர். சங்கீத நாடக அகாடமி விருது, சென்னை தமிழ் இசைச்சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமையுடையவர். அவர் 1968 ஜூன் 8 காலமானார். மதுரை மணி ஐயர் அவர்களின் நிகழ்ச்சியில் டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கடம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: வாதாபி கணபதி பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

நம பாப மதரபகரிதனி தமகரிதனி பனிரி பபதனி ததகரி மகரிதரி ததனி தபரி தத

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இனி தாரிணி தெலுசு கொண்டி சுத்தசாவேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியிருந்தார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: எஃப்எம் கோல்டு. இன்னும் சில நொடிகளை ஹிந்தியிலும் ஆங்கிலம் செய்தியர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.

0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:30 59 நேர்கள் சுகமான ராகங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இமயம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. நேரம் இப்பொழுது 10:33.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 FM கோல்டில் இப்பொழுது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியுள்ள பாடல் திரைப்படம் ஜென்டில்மேன்.

0: யார் அது?
1: ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து காதலன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 FM கோல்டில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்கள் இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். குரு திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான், சின்மயி, காதிர் முஸ்தபா பாடியுள்ள பாடல்.

0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகைக் குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறையன் 863 அதிகாரம் பகை மாட்சி.
1: அஞ்சும் மரியான் ஈகலான் தஞ்சம் எளியு.
0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகைக் குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறையன் 863 அதிகாரம் பகை மாட்சி.
2: நீர்கள் குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
2: இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று மதியம் 12:50 மேல் இசை, 1:10 இசை மலர். இதில் விஞ்சமூரிய பத்மா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். மணி முதல் 4 மணி வரை திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா. 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பிருத்வி ஹரீஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6 சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சியில் அதைத் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மாந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். அதைத் தொடர்ந்து யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:50 செய்தி கதம்பும். 8:10, 8:30 திரைகானம். 8:15 ஸ்வர் தரோஹர் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட்.

0: பத்து பத்துக்கு விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி.
1: கோவில் மாட்டா திமிரு திமிரு கேக்குறேன், கூத்த தொடங்கு தொடங்கு கொட்டாடுச்சு நொறுக்கே.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: சிஏடி சங்கர் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 12:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. திரைகானத்தில் அடுத்து பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், TK கலா பாடியுள்ள பாடல்.

0: நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனிதநேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: பெரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கட் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000-க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000-க்கும் மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீர்கள் இப்பொழுது மெல்லிசை கேட்கலாம். 100.1 FM கோல்டில் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலாவதாக பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து பரிதான மிச்சித்தே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, பிலஹரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

இசை மலர் நிகழ்ச்சியில் வெஞ்சமூரி பத்மா அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ராஜு விடலை என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ரூபக தாளம்.

0: நீர்கள் இதுவரை இசைமல நிகழ்ச்சியில் விஞ்சமுறி பத்மார்களின் வினைசை கேட்டீர்கள். பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France, to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership to be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in next 2 to 3 days. Over 5,000 Bharatanatyam dancers create Guinness World Record for the largest Bharatanatyam dance lesson in Colombo. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. Prime Minister Narendra Modi will inaugurate Bharat Innovates in Nice in a short while from now, alongside French President Emmanuel Macron. The flagship event being held under the India-France Year of Innovation will bring together more than 120 Indian startups, global investors, technology leaders and entrepreneurs

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து அரிஹரன், விஜய், நக்குல் ஆகியோர் குரல்களில்

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம் நேர்களே.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
1: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: பரவாரத்தில் சத்து நேரம் படியுதல

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நடப்போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிட கிட இட்டி தட தட தட வென அதிர்கிற

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கேர்ள்.
1: சிவாஜி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 3:05, 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. திரைகாணத்தில் தொடர்ந்து போக்கிரி திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் ஸ்வேதா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல் ஹரிஷ் ராகவேந்தர். காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்வேதா அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 0442498648
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

கார்த்திக் ரீதா குரல்களில் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து வில்லு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடிய பாடல் கேட்கலாம்.

வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் கிரிஷ், பென்னிடையல், ஸ்ருதி ஹாசன். தொடர்ந்து ஒழுக்கியிருக்கும் குரல்கள் ரஞ்சித் ஆண்ட்ரியா, சந்தோஷ் சுப்பிரமணியம் பாடல்

ஒலித்த குரல்கள் கார்த்திக் ஸ்வேதா பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் கேட்கலாம்.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ए रीमा सोलर पैनल போட்டுக்கோ சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் फ्रेंड्स எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: भारत सरकार का लक्ष्य सोलर पावर से बिजली बिल ஜீரோ करने का भी है.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பிருத்வி ஹரிஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி. கார்த்திக் அவர்கள் மிருதங்கம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 11:45 திரை கானம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டு நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் அல்கா தேவி மருள்கர் மற்றும் மாலினி ராஜூர்கர் ஆகியோரின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் விசூர் VS பொன்னுசுவாமி அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்கொண்டா PR முருகன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் VLV சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம். பதினொன்று 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரை கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் எம் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு, அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கலக்காடு KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை கானம், 3:00 மதுர மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை GV ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, PV ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா.

இரவு 7:10 இளைய பாரதம், ஸ்ட்ரெஸ்லெஸ் லைவ் மோர், டி வைஷாலி வழங்கும் உரை. சோஷியல் மீடியா ரைஸ் இன் யூத், என் டேனியல் வழங்கும் உரை. வீல்ஸ் ஆஃப் சேஞ்ச், எஸ் ரக்ஷன் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 11:45 திரைகானம். இதுவரை நேர்கள் கேட்டது 100.1 MHz FM கோல்டின் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

0: பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு சம்ம வேலை, ஷோல்டர்

0: நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: திரையிசையில் நிறைவாக கட்டாகுஷ்டி திரைப்படத்திலிருந்து சைந்தவி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நான் 1980 வந்துட்டு தனியார் வங்கியில் ஜாயின் பண்ணேன். ஏறத்தால 35 வருடங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே, ராஜ்கோட், அகமதாபாத், மதுரை இந்த மாதிரி நகரங்களெல்லாம் நான் வேலை பார்த்து இருக்கேன். எனக்கு அந்த நகர அனுபவங்கள் உண்டு. ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட், அதாவது எனக்கு 2014 வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அதுக்கு பின்னாடி நான் வந்து ப்ரொபஸ் கிளப்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனில் ஒரு மன்றத்தில் ஜாயின் பண்ணேன். இது வந்து முதியோர் மன்றம், முதியோர் சங்கம். இந்த சங்கம் வந்துட்டு எனக்கு என்னுடைய நண்பர் அதை வந்து அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக அந்த சங்கத்தில் நான் 2014 ரிட்டையர் ஆன பின்னாடி உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதிலிருந்து அந்த சங்கத்துடைய சேவைகள் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் அந்த சங்கத்தோடு இணைந்து ஏறத்தால 15 வருடங்கள் அதில் வந்து ஒரு மெம்பர், ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர், 2 தடவை உதவி செயலாளர், 1 தடவை செயலாளர், தென் வைஸ் பிரசிடென்ட், இப்பொழுது பிரசிடெண்டாக இருக்கிறார்.
2: ரொம்ப நல்லது சார். இப்போது முதியோர்கள் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா முதியோர்களுக்கு இந்த மாதிரியான மன்றங்கள், கிளப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க?
1: கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. 58 வயசில் சில பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, சில பேர் 55 வயசுலேயே வந்து ஓய்வு பெற்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏறத்தால 75, 80, 90 வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து அந்த மன்றத்தில் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து தனிமை வாட்டிவிடும், நம்மளுக்கு மனதை கெடுத்து விடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மன்றத்தில் சேரணும். மன்றத்தில் சேர்ந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய உதவிகளை செய்யலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைகளை அதில் வந்து ஹெல்ப் பண்ணி சமூகத்துக்காகவும் இந்த மன்றத்துக்காகவும் மூத்த குடியவர்களுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம்.
2: இப்போது மன்றங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து சேரும்போது அந்த ஒரு ஏஜ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வயதினர் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய உணர்வுகளை வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இதே வந்து இப்போ குடும்பமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி சரியாக இருக்குமா? இந்த தனிமையை வந்து போக்கிக்கிற அளவுக்கு குடும்பமே போதுமானதாக இருக்குமா இருக்காதா, அல்லது இந்த மன்றங்கள் அவசியம் தேவையா?
1: மன்றங்கள் மிகவும் அவசியம். ஏன்னா குடும்பத்தில் பார்த்தா மகன் மகள் எல்லாரும் வந்துட்டு இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஈவன் பேரன் பேத்திகளில் கூட ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து வீட்டில் இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் வீட்டில் வேலை பார்க்க முடியும்? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்க்கலாம். அப்புறமேலுக்கு தனிமை தான் இருக்கும், நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக தனியாகவே இருந்துட முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில், அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒரு மன்றத்தில் சேர்ந்தாகணும். சேரலைன்னா நம்மளுக்கு வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கும்.
2: இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி முதியவர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வையும் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தை அவர்கள் செலவிடுவதற்கும் யூஸ்ஃபுல்லாக, ப்ரொடக்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி செலவிடுவதற்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
1: மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்தில் ஒரே கருத்து உள்ள அல்லது ஒரே ஏஜ் உள்ள ஆட்களில், வயது உள்ள ஆட்கள் தான் சேருவோம். சேரும்போது அல்மோஸ்ட் கருத்துக்களும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். அந்த அனுபவத்தை அந்த வைத்து கொண்டு நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நம்மளுடைய ஈக்குவலாக வயசு இருக்கிறவங்களோட நம்மளோட சேர்ந்து நட்புறவை பாராட்டி கொள்ளலாம். நம்மளுடைய பழைய அனுபவத்தையும் மற்ற காரியங்களையும் அதை கொண்டு வந்து நாம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் முக்கியம், சொசைட்டி ஹெல்ப் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பு வந்துட்டு லைப்ரரி வச்சுருப்பாங்க, விளையாட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம முதியோர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும். அதற்கடுத்து நிறைய டூரெல்லாம் போவாங்க. அப்புறம் இயல் இசை நாடகம் சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி ஒரு இசை விழாக்கள், ஒரு மாநாடுகள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு மக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து, முதியோர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஒரு போட்டிகள்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா கேரம், செஸ்
2: விளையாட்டு
1: போட்டிகள்லாம் நடக்கும். அப்புறம் வந்து பேச்சு போட்டிகள்லாம் வைப்போம். இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நல்லா ஊக்குவிப்போம். அவங்களுக்கு வந்து லோன்லினஸ் இல்லாமல் அவங்க நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக டிக்னிஃபைட் லைஃபோட அவங்க வந்து அங்கே இருக்கலாம்.
2: அதனால் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அந்த வயதானது அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா?
1: எஸ்.
2: இப்போ இந்த மாதிரி மன்றங்கள் மூலமாக முதியோர்கள் ஒன்றிணைந்து சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த வகையிலாம் உதவிகரமாக இருக்கலாங்க?
1: சமூகத்துக்கு வந்துட்டு 2-3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, நிறையா பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க, சில பேர் ஆர்டினரியாக பென்ஷன் வாங்குறவங்களும் இருப்பாங்க, பணம் குறைவாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள், ஒரே சங்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நிறையா மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். எப்படி பண்ணலான்னா, இப்போ பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்து உதவலாம். அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இப்போ நாங்கள்லாம் எங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து எங்கள் கிளப்பில் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு வீல் சேர் வாங்கிறது, அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ரெயில் வீட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் போடுறது, வேறு மெடிசின்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது ப்ளஸ் வந்துட்டு நிறைய வந்து
1: மாணவர்களுக்கு
0: வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் கொடுக்குறோம். எடுத்தாலும் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2019லாம் 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 200 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இந்த வந்து சீனியர் சிட்டிசன் அதில் ஃபண்டு பண்ணுறாங்க. அந்த ஃபண்டில் வர வட்டியை தான் நான் வந்து டெபாசிட் போட்டு அந்த வர்ற வட்டியை நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து உதவுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணுறோம், சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்ணுறோம். அந்த மாதிரி
1: முதுமை முதிய வயதுலேயும் வந்து அவர்களுக்கு ஒரு அந்த மன நிறைவு இருக்கும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக
1: வந்து நம்ம சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும். இப்போ முதியோர் அதாவது 60 வயது ஆகிட்டது முதியோர் அப்படின்னாவே அவங்க வந்து அந்த ப்ரொடக்டிவ் அப்படிம்பாங்க, சமூகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி அந்த பொருளாதார பங்களிப்பு அவங்க மறுபடியும் வந்து சம்பாதிக்கிறதோ தொழில்கள் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் திறமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழுவாக அந்த மாதிரிலாம் தொழில் தொடங்கி அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அப்படிங்க
0: பண்ணலாம் சார், இது வந்துட்டு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம மேலை நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு வரைக்குமே சில மாதிரி வேலையை பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. சில பேர் பிஸ்னஸ் அவங்க தெரிஞ்ச தொழிலை வந்து பிஸ்னஸை கன்டினியூ பண்ணுறாங்க. சில பேர் அட்வொகேட் வக்கீல் படித்தவங்க வக்கீல் வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா சும்மா வீட்டில் இருக்க முடியாது, சம்திங் யூ ஹேவ் டு டூ இட். அதனால நம்ம வந்து அதை வந்து பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம வி ஹவ் டு கிவ் சம்திங் பேக். சொசைட்டி வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கல்லூரியிலேருந்து வேலை பார்த்ததுலேருந்து நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளும் சொசைட்டிக்கு வி ஹவ் டு கிவ் இட் பேக். அது எந்த மூலமும் பண்ணலாம், நம்ம வேலை பார்த்து சம்பாரித்து திருப்பி சொசைட்டி கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே உதவி பென்ஷன் வரும், இல்லை மற்ற இதில் வச்சுட்டு நம்ம உதவி செய்யலாம்.
1: அந்த 60 வயது அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எவ்வளவோ திறமைகள் வந்து அவர்களுக்கு வளர்ந்துருக்கும், வளர்த்துருப்பாங்க. அந்த திறமைகள்லாம் மறுபடியும் அதை வந்து பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கு வந்து பயனுள்ளதாக மாற்ற முடியும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா 60 வயசில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.
1: அதனால் அவர்களுடைய அந்த அறிவு திறமை அப்படிங்கிறது ஒன்று சமூகத்துக்கு பயன்படணும், அதே போல் அவர்களுடைய அறிவு திறமையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் செய்யலாம் இல்லைங்களா?
0: இந்த மாதிரி நிறைய அறிவு சார்ந்த முதியோர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து நிறைய வந்து கோச்சிங் வந்துட்டு கொடுக்கலாம், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஈவன் சொந்த நம்ம மெம்பர்ஸ் ஓன் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட அவங்களுடைய ஃபீல்டை பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் டூரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, டூர் கூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, ஈவன் ஐஐடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஃபீல்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் சார்.
1: அடுத்தது அவங்க வந்து இந்த உடல் நலனை வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி உடல் நலனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யலாங்க?
0: உடல் நலத்தை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 60 வயசு ஆகுதுன்னா அப்புறம் உடல் நலம் நல்லா இருந்தால்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டி நிறையா இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய நேரம் இருக்கும். அந்த சமயத்தில் உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம பேர பிள்ளைகளுக்கு கூட சொந்த குடும்பத்தில் கூட அவங்களுக்கு நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, விளையாட கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி இதில் பண்ணலாம். சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு சில ஏரியாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா புவர் பீப்புள் நிறையா இருப்பாங்க, அந்த சமூகத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க நிறையா பண்ணலாம், விஷயங்களை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உடல் நலத்தை கண்டிப்பாக பேணி வச்சுக்கிறணும். அந்த உடல் நலத்தை பேணுறதுக்கு அவங்க வந்துட்டு நல்ல சரியான உணவு எப்போவுமே சாப்பிட வேண்டும், சரியான சீரான உடற்பயிற்சியும் வேண்டும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா உடல்நலம் நல்லா இருக்கும். எப்போவுமே
1: சரியான தூக்கம், சரியான உணவு,
0: ஆமாம் உணவு இருக்க வேண்டும், சரியான தூக்கம் வேண்டும், சரியான உடற்பயிற்சியும் வேண்டும்.
1: உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முதியோர்கள்லாம் இப்போ இந்த மாதிரி மன்றங்கள்லாம் இருக்கும்போது அவங்க நிறைய பேர் சேர்ந்து கூட அந்த நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளலாம் இல்லைங்களா?
0: ஆமாம் கண்டிப்பாக. இது ஒரு எங்கள் கிளப்ல வந்துட்டு நாங்கள் வாக்கத்தான் சொல்லுவோம். நாங்கள் வாக்கத்தான் சொல்லிட்டு எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த இதை கூட வாக்கத்தான் வந்து பண்ணுறோம். ஐஐடி மெட்ராஸில் வாக்கத்தான் பண்ணுவோம், சேத்பட் இதில் இருக்க ஈக்கோ பார்க் இருக்குது அதில் பண்ணுறோம், அப்புறம் வந்து பெசந்த் நகர் பீச்சுக்கு போகிறோம், அண்ணா நகர் டவர் பார்க்கில், அப்புறம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் அப்பக்கப்போ நடை பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்.
1: அதே போல் இந்த ஹெல்த் செக்அப், அந்த உடற் பரிசோதனை அப்படிங்கிறதும் அது அவசியம் இல்லை?
0: ஆமாம், உடற்பரிசோதனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் நிறைய வியாதிகள் நம்மளுக்கு வந்து உடனே வந்துடுது, இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் வந்துட்டு அதை ஏலியராகவே நம்ம உடம்புல என்னென்ன வியாதி வரப்போகுதுன்னு

0: தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முன்னாடியே அந்த வியாதியை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக அதை குணப்படுத்திக்கலாம். அதுக்காக எவ்ரி இயர் நம்ம வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணால் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக எல்லா முதியவர்களும் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும்.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: முதியோர் நலமுக்கான பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதியோர்களோட தூக்கமின்மை பிரச்சனையையும் மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் எப்படி தீர்க்கிறது யோக பயிற்சி மூலமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எப்போ வலிமை இழக்குதோ அப்பதான் இந்த மாதிரி மறதி அப்படிங்கிற விஷயமும் தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நிறையவே இருக்கு. இப்போ வந்து முதியோர்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன வயசுல கூட நிறைய பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை. அதுக்கு நிறைய நம்ம சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதியோர்களுக்கான பயிற்சி, இளையவர்களும் பண்ணலாம். இது முதல்ல பண்ணக்கூடிய பயிற்சி அத்தக்காடி சக்கராசன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே பக்கவாட்டுல வளைகிற பயிற்சி எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த உதவும். சோ முதல் பயிற்சி அர்த்தக்காடி சக்கராசன். கால்களை வந்து இடுப்பு அளவுல ஓபன் பண்ணிட்டு நேரா நிமிந்து நின்றுட்டு உங்களோட இடது கைய இடுப்புல வைக்கிறோம். இடது பக்க இடுப்புல வலது கைய நல்லா உயர்த்தி காது பக்கத்துல, வலது காது பக்கத்துல வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு மெதுவா இடது சைடு வளைகிறோம். இது வந்து அர்த்த காடி சக்கராசன் சொல்றோம். ஒரு ஹாப் சக்கரத்திலையும் பாதி சக்கரம், கால் சக்கர அளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு பேர் அர்த்தக்காடி சக்கராசன். முதல்ல இடது கை இடுப்புல வச்சிருக்கோம், வலது கை காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா இடது சைடு வளைகிறோம். இது வந்து நல்லா மூச்சு வாங்கி மெதுவா விட்டு 15 கவுண்ட் ஸ்டே பண்றோம். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வலது கையை இடுப்புல வச்சுட்டு இடது கையை காதை வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வலது சைடு பெண்ட் பண்றோம். இதுக்கு பேரு அர்த்தக்காடி சக்கராசன். ரெண்டு பக்கமும் 15 கவுண்ட் மெதுவா ஆரம்பிச்சு ரிலாக்ஸா பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து திரிகோணாசன் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல அந்த பயிற்சி பண்றப்போ 3 கோணங்கள் தெரியும். சோ நம்மளால எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். ரொம்ப வலிக்காம அதே நேரத்துல ரிலாக்ஸா பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேலன்சிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்களை நல்லா ஒரு 1.5 மீட்டர்ஸ் அளவுக்கு ஓபன் பண்ணிட்டு ரெண்டு கையும் சைட்ல தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு வச்சுக்கிறோம் அகலமா. இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா மூச்சு வாங்கிட்டு இடது கைய இடது சைடு கால் இருக்கு இல்லையா, இடப்பக்கமா நல்லா வளைகிறோம். இப்போ கை போய் கணுக்கால் வரைக்கும் கை கீழே இறங்கலாம், முடிஞ்சா தர வரைக்கே போகலாம். நமக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சைட்ல வளைங்க. இப்போ வலது கை வந்து மேல திரும்பி வலது கைய பாக்கணும். இதுக்கு பேர் திரிகோணாசன். ரெண்டு கையும் ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம். நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விட்டுட்டு இடது சைடு பெண்ட் பண்ணி வலது கைய பாக்குறோம் திரிகோணாசன். இதுல 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி விட்டதுக்கு அப்புறமா வலது சைடு பண்ண போறோம். கை ரெண்டும் ஷோல்டர் லெவல், நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே வலது சைடு வளைறோம். மேல உள்ள இடது கைய பாக்குறோம் திரிகோணாசன். இது ரெண்டு பயிற்சியுமே நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் பயிற்சி தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலா என்னால நிக்க முடியும், எனக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க நார்மலா நின்னுக்கலாம். பேலன்ஸ் இல்லாதவங்க ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் பக்கத்துல போய் நின்னுட்டு ஜன்னலை புடிச்சுக்கங்க. புடிச்சிட்டு கால்களை ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க குதிங்கால தூக்குறோம், மூச்சு விடும் போது குதிங்கால கீழே வைக்கிறோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் அப் பண்றோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன். என்னால முடியும் அப்படிங்கிறவங்க கைய வந்து காது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்ஹேல் ஹீல்ஸ் அப், மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் லிஃப்ட் பண்றோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன் பண்றோம். சரிங்களா, இந்த மூவ்மெண்ட் ஒண்ணு சேர்ந்து பண்ணலாம். இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு நிறைய போகும், நம்மளோட யாபக மறதி குறையும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது உட்கார்ந்த நிலை பயிற்சியில ஜனு சிரசாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஜனு சிரசாசன், ஜனு அப்படின்னா முட்டி, சிரசுனா தலை. இப்போ ரெண்டு காலும் நீட்டி உட்கார்ந்துருக்கோம், இடது காலம் அடிச்சு வலது தொடை இருக்கு இல்லையா தொடை பக்கத்துல வச்சுக்கிறோம். இடது பாதம் வந்து வலது தொடைய ஒட்டி இருக்கணும். இப்போ இடுப்பு அளவுல வலது கால் நேரா நீட்டி இருக்கோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் உட்கார்ந்த நிலையில நல்லா மேல உயர்த்தி மூச்சு விட்டுக்கிட்டே குனிஞ்சு வலது பாதத்தை தொடுறோம். இதுக்கு பேரு ஜனு சிரசாசன். ஓகேங்களா, முதல்ல இடது காலம் அடிச்சு வலது தொடைய ஒட்டி வச்சுக்கிறோம். வலது கால் வந்து இடுப்பளவுல இருக்கணும், வெளியே போகாம மறுபடியும் நல்லா மூச்சு வாங்கி கைய மேல லிஃப்ட் பண்ணி மெதுவா மூச்சுட்டுக்கிட்டே ரெண்டு கையும் போய் வலது பாதத்தோட விரல்களை தொடலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடுங்க, எவ்வளவு முடியுதோ தொடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வலது கால் மடிச்சு இடது தொடைய பக்கத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இடது காலை தொட போறோம். இப்போ இதோட ஆசனாவோட

0: பொசிஷன் என்ன அப்படின்னா, உங்களோட முட்டியும் தலையும் தொட்டிருக்கணும். நம்மளால அவ்வளோத்தோட முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் 15-15 தடவை நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடணும். இதுக்கு பேர் ஜனுசிரசாசன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பச்சிமோத்தாசன். ரெண்டு கால்களையும் சேர்த்து ரிலாக்ஸாக நீட்டிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக முன்னாடி குனிஞ்சு ரெண்டு கையாலையும் ரெண்டு பாதத்தையும் தொடணும். உங்களால எங்கே தொட முடியுதோ தொடலாம். இந்த பொசிஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல உங்களோட முதுகு தண்டுவடம் வந்து வலிமைப்படும். அப்போது நிறைய பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும். அதனால இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்மளோட தூக்கமின்மையும் மறதியும் போகிறதுக்கு. சரிங்களா, இந்த பயிற்சி போக நார்மலாக படுத்துட்டு படுத்த நிலை பயிற்சி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எப்போவுமே படுத்துட்டு பயிற்சி பண்ணுறப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டமக்லேருந்து மேலே தலை வரைக்கும் நிறைய போகும். ரிலாக்ஸாக படுத்துக்கங்க, கை ரெண்டும் பக்கவாட்டில் அதாவது உங்கள் உடம்போட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ இடது காலை தூக்கி அதே இடத்துல வச்சு ஸ்டே பண்ண போகிறோம். 90 டிகிரின்னு சொல்லுவோம். இடது கால் எவ்வளோ முடியுமோ தூக்கி 90 டிகிரி ஸ்டே பண்ணி நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க. அப்போ இடது காலை இறக்கிட்டு தென் வலது கால், வலது காலை லெஃப்ட் பண்ணி ஒரு 15 கவுண்ட்டு நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க. இப்போது ரெண்டு காலும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் ரெண்டு காலையும் அப்படியே தூக்கலாம். தூக்கி ரெண்டு காலும் மேலே 90 டிகிரி வச்சு ஸ்டே பண்ணலாம். முடியாதவங்க காலை மடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு காலாக மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு காலும் மேலே தூக்கிடுவோம். தூக்குனதில் 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டு 15 கவுண்ட் வந்து அதே பொசிஷனில் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு நிறைய கிடைக்கும். சரியா, அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு யாபக மறதிங்கிற விஷயமும் தூக்கமின்மைங்கிற விஷயமும் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது குப்புறப்படுத்த நிலையில் உள்ள ப்ராக்டிஸ். அது என்ன அப்படின்னா, குப்புறப்படுத்திட்டு உங்கள் கைகள் இரண்டையும் கோர்த்துட்டு சின்ன கடியில் அதாவது நாடிக்கடியில் வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் கோர்த்து நாடிக்கடியில் வச்சுக்கிறோம். ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு இடது காலை மட்டும் மேலே தூக்கணும். இடது கால் மட்டும் தூக்குறோம். இது வந்து உங்களோட முதுகு தண்டுவடத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும். இடது கால்களை தூக்கி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். அதுக்கப்புறமா இடது காலை இறக்கிட்டு வலது காலை தூக்கி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். நம்ம இப்போ பண்ண எல்லா பயிற்சியுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அதாவது நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முதுமையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இது பண்ணுறதுனால குறையும். சரியா, அடுத்து இதுக்கான பிராணாயாம பயிற்சி என்ன அப்படின்னா, இடது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் உடம்புறோம். இதுக்கு பேர் சந்திரநாடி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவும் இடது பக்கம் மூச்சு வாங்கி விடுறப்போ நம்மளோட வலது மூளை நல்லா வேலை பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக மனசு ரொம்ப அமைதியாகும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராக்டிஸ் வந்து, உங்களோட வலது கை எடுத்துக்கங்க. வலது கை கட்ட விரலால் வலது மூக்கை அடைச்சிக்கங்க. இடது மூக்கு வழியாக நல்லா மூச்சு வாங்குங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு வாங்குகிற சத்தமும் கேட்கக்கூடாது, மூச்சு விடுற சத்தமும் கேட்கக்கூடாது. அப்போது மூச்சு வாங்கும்போது மூக்கு பக்கத்தில் ஒரு மாவு வச்சுருந்தீங்கன்னா மாவு அசையக்கூட கூடாது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக மூச்சு வாங்கி மெதுவாக விடணும். சரியா, இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூக்கம் வர்றதுக்கு. கடைசியாக முத்திரை. என்ன முத்ரா பண்ண போறோம்னா, சூன்ய முத்ரா. சூன்யம் அப்படின்னா எம்டி அப்படின்னு அர்த்தம். சரியா, மனசை எம்டி பண்றதுக்கான பயிற்சி இது. இது பண்றதுனால நைட்டு தூக்கம் நல்லா வரும் எல்லாத்துக்கும். என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மிடில் ஃபிங்கர் அதாவது நடுவிரலை மடிச்சு கட்ட விரலுக்கு அடியில, கட்ட விரலுக்கு அடியில கடைசியில ஒரு வர இருக்குல்ல அதுல வச்சுக்கிறோம். வச்சுட்டு கட்ட விரலை அந்த விரலுக்கு மேல வச்சுக்கிறோம். சூன்ய முத்ரா. சூன்ய முத்ரா பண்றப்போ ரெண்டு கையிலையும் பண்ணணும். இதை எப்ப பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சா பகல்ல ஒரு வேளை பண்ணலாம். காலையில 5 மணியிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் எப்பனாலும் பண்ணலாம். சாப்பிட்டு இருந்தா 1 மணி நேரம் பிரேக். மத்தபடி எந்த நேரம்னாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்னால அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னா, அட்லீஸ்ட் படுத்துட்டு ரிலாக்ஸா படுத்து ரெண்டு கையிலையும் உங்களோட நடுவரலை மடிச்சு கட்டவரல் கடையில் வச்சு அப்படியே படுத்துருங்க. எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படி ரிலாக்ஸா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரிலாக்ஸா தூங்கிடலாம். கை அதுவே வந்துட்டா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் செய்யாது, ரிலாக்ஸா தூங்கலாம். இப்போ இந்த தூக்கக்கான பயிற்சி மட்டும் ஒரு 10 நாளாச்சும் பண்ணாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தூக்கமே வராதவங்க திடீர்னு ஒரு நாள் நான் முத்ரா பண்ணிட்டு தூக்கம் வந்துருமா அப்படின்னா, இல்ல ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள் ரொம்ப கிரானிக்கா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு 10 நாள் வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க, நல்லா டிஃபரன்ஸ் தெரியும்.
1: இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன், அமைப்பு எஸ் முருகேசன்.
1: திரை இசை கேட்கலாம்.

0: திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய

0: மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தாவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தாவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தாவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ வூ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்று உலக இரத்த கொடையாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இணை பேராசிரியர் மருத்துவர் எம் ஸ்ரீதேவி எமது வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டி.
2: இன்று உலக இரத்த கொடையாளர்கள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது உலக சுகாதார நிலையம் WHO அவங்க மூலமா 2004

ஆண்டில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஜூன் 14 சொல்லக்கூடிய இந்த தினமானது கார்ல் லாண்ட்ஸ்டீனர் என்பவரின் பிறந்த தினமாகும். அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை மருத்துவ உலகுக்காக கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமான அவருடைய பங்களிப்பு என்பது இரத்த வகைகளை கண்டறிந்தது. அவருடைய கண்டுபிடிப்பினால ஒரு உயிர்களை காப்பாற்றும் விதமாக அது வந்து ஒரு புரட்சியையே செய்தது. அந்த மாதிரி அவருடைய கண்டுபிடிப்புக்காக 1930 அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. சோ அவருடைய இந்த கண்டுபிடிப்பையும் அவரையும் கௌரவப்படுத்தும் விதத்தில் அவருடைய பிறந்த தினம் தான் உலக இரத்த கொடையாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தோட நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் இரத்த தானத்துடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்த வேண்டும். இரத்த தானம் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், யாருக்கு அது போய் சேருது, யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, இப்படின்ற பல அவேர்னஸ் பொதுமக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ரெண்டாவது முக்கியமான நோக்கம், நிறைய பேர் இந்த ரத்தம் கொடுத்து கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்றுகிறார்கள், அவர்களையும் மரியாதை செய்யும் விதத்துக்காகவும் இந்த இரத்த தானம் நம்ம செய்யறோம். இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். சோ இந்த மாதிரி பல காரணங்கள் இதுக்கு இருக்கு. இந்த வருஷம் தீம் என்னன்னா, 1 drop of humanity will give blood save life அப்படின்னு சொல்றதுதான் இந்த வருடத்துடைய தீம். சோ இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல மில்லியன் கணக்குல ரத்த தொகை இருக்கு, ஆனா நம்ம ரத்த தேவைன்றது மில்லியன் கணக்கு தான். அந்த மில்லியன் கணக்கு கூட நம்மளால பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, உலகளாவே இந்த நிலைமை தான் இருக்கு. ஆகவே நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ரத்தம் கொடுக்கற அந்த ஆர்வம் நம்மளுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே அதை வைத்து நம்ம கொடுக்கணும்ன்ற அந்த முன் வரணும்னு நம்ம சொல்ல வரோம். சோ அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த கேப் இருக்கும்ல, நமக்கு தேவைக்கும் கொடுக்கறதுக்கும் இருக்க கேப் வந்து நம்ம குறைஞ்சுக்கிட்டே வரும்போது, எல்லா நேரத்திலயும் ஒரு நோயாளிக்கு ரத்த தேவைப்படும் போது நம்ம பிளட் பேங்க்ல என்னைக்குமே ரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எங்களுடைய இதுல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, பிளட் ஷுட் வெயிட் ஃபார் த பேஷண்ட், பேஷண்ட் ஷுட் நாட் வெயிட் ஃபார் வாண்ட் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம். அதாவது ரத்தம் என்பது பேஷண்ட்டுக்காக இருக்கணுமே ஒழிய ரத்தம் இல்லைன்றதுக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எப்பவுமே சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா பலதரப்பட்ட மக்கள்லாம் தாங்களா முன் வந்து ரத்த தானம் கொடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயுமே வந்து நம்ம ரத்த தானம்ன்றது வந்து தன்னார்வலர்களா கொடுக்கணும்ன்றோம், அதாவது வாலண்டரி டொனேஷனை தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா வாலண்டரி டொனேஷனா கொடுக்கும்போதுதான் அந்த ரத்தம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சேஃபா பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு தொற்று நோய் இல்லாமலும் ரொம்ப குவாலிட்டியா போகும்ன்றது சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. ரத்த தானம் யார் செய்யணும், யார் செய்யலாம், 18 கம்ப்ளீட் முடித்தவங்க தான் செய்ய முடியும். எப்படி ஓட்டுக்கு 18 முடிச்ச பிறகுன்றமோ அது மாதிரி 18 முடிந்ததுல இருந்து 65 முடியற வரைக்கும் கொடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரே ஏஜ் தான். அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 12.5 grams இருக்கும்போது தான் நம்ம எடுக்க போறோம். அவங்களுக்கு அப்படி இருந்தாதான் எடுப்போம். மற்றபடி இதயம் மற்றும் நுரையீரல், அவங்களுடைய ரத்த அழுத்தம் மற்றும் அவங்க மத்த இடத்துல எல்லாம் ஃபிட்னஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி தான் எடுப்போம். இதனால வந்து தவறான ஒரு நபரை நம்ம செலக்ட் பண்றது கிடையவே கிடையாது. இது மருத்துவர்களும் மருத்துவர்கள் சார்ந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாம் இருந்துதான் அவங்கள ஸ்கிரீன் பண்ணி எடுப்பாங்க. அப்புறமா வேற யாரெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த நம்மளுடைய மக்கள்ல பொட்டன்சியலி ஃபிட்டா இருக்கவங்களதான் நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்குற ரத்தம் தான் நிஜமாவே ரொம்ப நோயுற்று இருக்கிற அந்த நோயாளிக்கு போய் குவாலிட்டியா அந்த பிளட் போய் சேரும். ரத்தம் கொடுத்ததை ரெட் செல்ஸ் சொல்லிட்டோம், பிளாஸ்மா சொல்லிட்டோம், பிளேட்லெட் சொல்லிட்டு மூணா பிரிப்போம். அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு நம்ம பிரிச்ச பிறகு அதுக்கு உண்டான டெம்பரேச்சர்ல அதை ஸ்டோர் பண்ணி அந்தந்த தேவை வரும்போது கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து டெலிவரியில நிறைய ரத்தப்போக்கு இருக்கு, இல்ல வந்து ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தப்போக்கு இருக்குன்னா மெயினா நம்ம வந்து ரெட் செல்ஸ் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் கொடுப்போம். இந்த மாதிரி லிவர் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து பிளாஸ்மா கொடுப்போம். இந்த மாதிரி அந்தந்த பேஷண்ட்டுக்கு தேவையானவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து ரத்தத்தை வந்து நல்ல ஒரு சீரிய முறையில பயன்படுத்த முடியும். ஒருத்தர் கொடுத்த ரத்தத்தை 3 கொடுக்கும்போது கொடுத்த ரத்தம் வந்து ரொம்ப அதிகமா நல்லாவே அது வேஸ்ட் ஆகாம பலருக்கும் போய் சேர்ந்து அவங்க உயிரை காப்பாற்ற அது பயன்படுது. ஸோ இது ரத்தம் வந்து இப்படி எல்லாம் பிரிக்குது அப்படின்னு. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ரத்தம் போய் சேரும்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஓ பாசிட்டிவ் தானே, நம்ம ஏன் கொடுக்கணும், நிறைய பிளட் இருக்குல்ல, ஓ பாசிட்டிவ் பிளட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஓ பாசிட்டிவ் பிளட்ன்றது காமன் குரூப் தான், பி பாசிட்டிவும் காமன் குரூப் தான். ஆனா அதே காமன் குரூப்ல இருக்க பேஷண்ட் தான் நம்மளுடைய ஆஸ்பத்திரிக்கும் உள்நோயாளிகளா வராங்க. ஆக அந்த ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவோட தேவையும் அதிகமா தான் இருக்கும். அதனால நம்ம டோனருக்கும் வர்றவங்களும் அந்த மாதிரி இதுல இருந்து வந்தாதான் நமக்கு அந்த ரத்தத்துடைய எண்ணிக்கை நிறைய தேவையானாலும் நம்ம கிட்ட இருக்கும். அதனால தேவையா இருந்தோம் கொடுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு நினைப்பு நிறைய பேர் வச்சிருக்காங்க, கூடும்போது போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்ப பேங்க்ல எப்பவுமே நம்ம சேமிச்சு வைக்கும்போதுதான் தேவையான காலத்துல அது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் ரத்த தானம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, உங்களுக்கு என்னெல்லாம் டைம் கிடைக்கோ ரத்த வங்கியுடைய டைமையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தமான நேரத்துல நீங்க பாட்டு உங்களுடைய அன்றாட செயல் மாதிரி நம்ம என்ன அன்றாடமா செய்யறோம், இல்ல நமக்கு உண்டான ஒரு கடமையா நினைச்சு அந்த 3 ஒரு வாட்டி ஆண்களும் 4 ஒரு வாட்டி பெண்களும் போய் ரத்த தானம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எப்பயுமே எந்த பிளட் பேங்க்லயும் அந்த ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அப்ப பேஷண்ட்டுக்கு அவர் எந்த அவசரத்துக்கு கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கலாம்.

0: இப்ப வந்து இந்த எந்தெந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த பிளட் யூஸ் ஆகுது நீங்க பாக்கலாம். திடீர்னு பார்த்தா நீங்க நிறைய செய்தித்தாள் எல்லாம் பாக்கலாம், ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளர் பண்ணாங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் காப்பாத்தினாங்க, இப்படி பண்ணாங்க, அது மாதிரி நிறைய பேஷண்ட் உயிரை காப்பாத்தினாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணாங்கலாம் படிப்பீங்க. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே பிளட்னு ஒண்ணு இருக்கும்போதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எங்களை மாதிரி மருத்துவர்களுடைய அந்த ஸ்கில் எல்லாம் நல்லாவே பயன்படும். ரத்தம் இல்லாம நாங்க யாருமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட எங்களால வைத்தியத்தை சீரிய முறையில செய்ய முடியாது. டாக்டருங்க எல்லாம் இருந்து இந்த வைத்தியத்தை சரி சீரிய முறையில செய்தாலும் அந்த ரத்த தானம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்கதான் ரியல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரியும் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியும் பண்ணி நல்ல ஒரு பயன் வர்றதுக்கு அவங்கதான் உதவுறாங்க. அதனால நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம உயிருக்குள்ள உயிரா ஓடுற அந்த ரத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்து, தேவையானவர்களுக்கு கொடுத்து, சீரிய முறையில கொடுத்து, நிறைய உயிர்களை காப்பாற்ற மட்டும் இல்லாம நாமளும் தாயாகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு நமக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறமா சில டைம் நான் இங்க ரத்தம் கொடுக்குறப்ப சிலர் எல்லாம் பாத்திருக்கேன், நிறைய பேர் டாட்டர்ஸ் போடுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப டாட்டர்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க ஒரு வருஷம் ரத்தம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இதை நீங்க ஒரு நல்ல ஒரு டோனரா இருக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரத்தம் வந்து கொடுக்கறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க சிலர் எல்லாம். ரத்தம் வந்து எப்பயுமே நம்ம உடல் அளவுல தகுதி இருக்கவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும், தகுதி இல்லாதவர்கள் வந்து கொடுக்க இயலாது. நீங்க ஒரு வாட்டி ரத்தம் கொடுக்க வந்து பாருங்களேன், அடுத்து என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஃபிட்டா வச்சுக்கணும்னு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்கள், எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அப்புறமா இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தூங்கணும், இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு, அதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். உங்களுக்கு தேவையில்லாத புகைப்பழக்கம், மது பழக்கம், மற்றும் என்ன நிறைய எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிட்டாதான் நமக்கு தேவையான காலத்துல தேவையானவங்களுக்கு ரத்தம் கொடுத்து உதவ முடியும்ன்ற எண்ணமும் உங்க மனசுல ஆழமா பதிய பதிய உங்களுக்கு நீங்களே உங்களை என்ன பண்றீங்க, ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த ரத்த தானத்தை பயன்படுத்துறீங்க. ரெண்டாவது வந்து ரத்த தானம் கொடுக்க வரும்போது டாக்டர் உங்களை வந்து பரிசோதனை செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு மெடிக்கல் செக்அப் கிடைக்குது. மூணாவது இதுதான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன், ஒருத்தருக்கு ஒரு 5 பைசா நம்ம கொடுத்து உதவும் போதே நம்ம அப்படியே நம்ம மனசு வந்து மகிழ்ச்சியில துள்ளும். ஆனா நம்மளோட உடம்புல ஓடுற ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றும் போது நமக்கு சின்ன ஒரு சந்தோஷம் வரும். ஸோ வி கால் இட் ஹாப்பி ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல நிறைய உற்பத்தி ஆகும், அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம மனசையும் உடலையும் சைக்கலாஜிக்கலா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது. அது நமக்கு மன நிறைவுன்ற ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்தாலும் நான் கம்பேர் பண்ணி அந்த பெனிஃபிட் என்னால சொல்ல முடியாது. இது லேட்டஸ்டா சில பேப்பர்ஸ்லாம் இப்ப அறிவியல் செய்திகள்லாம் வந்திருக்கு, ரத்த தானம் கொடுக்கறதுனால நம்ம ரத்தம் வந்து தண்ணியா இருக்குமா, தண்ணினா இப்ப நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டா நம்ம ரத்தம் வந்து தண்ணியா இருக்கும், அதனால இதே கூட போய் அடிக்காது, மூளை போய் அடிக்காதுன்னு சொல்றோம்ல, அந்த வேலையை வந்து இந்த ரத்த தானம் செய்யறது மூலமா அதுக்கு அந்த நன்மை கிடைக்குதுன்றாங்க. தின்னிங் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளட் தின்னா இருக்கிறதுனால அங்கங்க போய் தேங்கி நின்று ரத்த கட்டிகளா உருவாகி ரத்த குழாயில அடைப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு அது ரொம்ப அழகா ரத்த தானம் அந்த செயலை நமக்கே தெரியாம ஒரு நல்ல ஒரு மருந்து முறையா செய்யுது. அதெல்லாம் விட ஒரு உயிரை காப்பாற்றுவோம், இந்த மனித குலத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஆன்சரா இருக்கும். நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் உயிரோட இருந்து அவங்களுடைய டெலிவரி அப்ப அவ்வளவு ரத்தப்போக்கம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நைட் மேர்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இடத்துல ஒரு குழந்தை டெலிவரி பண்ணும்போது அந்த டாக்டருக்கு இருக்கிறாங்க அந்த ஒரு பதப்பதப்பு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப இந்த பிளட் இப்படி போட்டுக்கிட்டே நாங்க எங்க சர்ஜரியோ டெலிவரியோ பார்க்கும்போது அப்பதான் எங்களுக்கு அது ஒரு அப்பாடான ஒரு ஃபீல் வரும் பாருங்களா. அந்த நேரத்துல நீங்க எல்லாம் டாக்டர் கடவுள்னு வாங்க, ஆக்சுவலி டோனர்ஸ் தான் எங்களுக்கு அப்ப கடவுளா தெரிவாங்க. ஸோ நீங்க எல்லாம் ஒரு நல்ல வாழும் தெய்வங்களாகவும் வாழும் தாய்மார்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் நல்ல இந்த மாதிரி ஒரு செயலை செய்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உயிர் காக்கும் சேவை செய்ய வேண்டுகிறேன்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:30. திரைகாணம் கேட்கலாம். நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் ஈரவின் மடியில் நிகழ்ச்சியில் எங்க சின்ன ராசா, பூவிழி வாசலிலே, இரட்டை வால் குருவி ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் எங்க சின்ன ராசா பட பாடல்கள்.

0: According to the sources, the agency interrogated Trinamool Congress MLA Kunal Ghosh and Abhishek Banerjee face-to-face at the CID headquarters in Kolkata. In the US, a plane carrying passengers planning to go skydiving crashed in Missouri, killing all 12 people on board, authorities said. Missouri Highway Patrol Sergeant Justin Ewing stated that the crash will be investigated by the National Transportation Safety Board. In archery, India's Neeraj Bhuma Devara and teenager Kumkum Mohod clinched the gold medal in recurve mixed team event at the World Cup Stage 3 at Antalya in Turkey. The Indian duo produced a brilliant display to upset reigning Olympic champions Oh Ye-jin and Kim Dae-deok of South Korea, 5-1 in the finals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 1:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
1: நேயர்களினை கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் எங்க ஊரு ராஜா, குடியிருந்த கோவில், நிமிர்ந்து நில் ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் எங்க ஊர் ராஜா பட பாடல்கள்.
3: யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் ஒலிக்கிறது அடுத்து பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, சிட்டுக்குருவி, அவள் தந்த உறவு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்கள்.
2: பணம் என்னடா பணம் பணம்.

உலகத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்க

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

மாலை அடி ஒரு நாடி அருகே வாடி காலம் போகுதடி இருவோடை நீரில் ஆடிட வேண்டும்.

0: ஜெகநாரங்கம்மா, அடி லீலா கிருஷ்ணா ராதா ரமணி ஜெகநாரங்கம்மா.
1: ஒலித்த அந்தமான் காதலி பட பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன், கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

சிட்டுக்குருவி படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அவள் தந்த உறவு படத்திலிருந்து பாடல்கள் சில.

அவள் தந்த உறவு படத்தின் பாடல்களை பாடியவர்கள் முத்துராமன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர். நிகழ்ச்சி நிறைவாக என்னைப்போல் ஒருவன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அல்காதேவ் மருல்கர், மாலினி ராஜூர்கர் ஆகியவரின் பாட்டு கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது அல்காதேவ் மருல்கர் அவர்களின் பாட்டு.
2: அவ ஆப் சுனேங்கி ஹிந்துஸ்தானி ஷைலி மே கயால் காயன். கலாகார் ஹை அல்காதேவ் மருல்கர். ராக ஹை லலித். விலம்பித் கயால் ரூபக் தால் மே நிபத் ஹை, ஜிஸ்கே போல் ஹை ஆத்தம் ரூப். சாத் ஹி ஆப் பிரஸ்துத் கரேங்கே ஏக் தால் மே நிபத் தரானா. சங்கத் கலாகார் ஹை தபலே பர் நஃபீஸ் அஹமத் ஔர் வாயலின் பர் பிரவீன் ஷியோலிகர்.

0: Indian Embassy in Oman has said that all 14 Indian crew members from the Indian flagged mechanized sailing vessel Virat 1 have been rescued. The vessel had suffered an engine failure off the coast of Oman. In ICC Women's T20 World Cup, India defeated Pakistan by 64 runs in a Group A match at Edgbaston in Birmingham. Batting first after winning the toss, India posted 170 runs in their allotted 20 overs. In reply, Pakistan were bundled out for 106 runs in 17 overs, falling short of the target. Deepthi Sharma was adjudged the player of the match. In archery, India's Dheeraj Bommadevara and teenager Kumkum Muhot clinched the gold medal in recurve mixed team event at the World Cup Stage 3 at Antalya in Turkey. The Indian duo produced a brilliant display to upset reigning Olympic champions of South Korea 5-1 in the finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
3: பொங்கும் மங்களம். விசூர் VS பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR முருகன் அவர்கள் தவில் பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவி ராகம் ஆதிதாளம்.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபுதாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது புலரும் பொழுது. சுந்தரமூர்த்தி நாயனார் படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் கே பி சுந்தராம்பாள். பாடல் இடம்பெற்ற படம் காரைக்கால் அம்மையார்.
1: ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகிய இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருள்

எடுத்து நடமிடுவாய் இறைவா. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான்

நேரம் 5:29. ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.